பக்கி போந்தலான சா சுவேட்டாட்கு வாயத்தல்து நாற்கு போந்தேன் கல்த்து நாற்கு பந்தனு பந்து பவாது பெய்யே கிருத்னத்து சப்கோ நத்து நத்து சலே சோரோய் உடனாதாய் சேதனா ஹோய் நத்தில் குத்தில் மன்காச்சா நாலிக்கு